438.6 மீட்டர், 684 கிலோ ஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 23 நாள், செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், இளங்காற்று வீசுதே மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும். குரலமுதம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள்: உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைக்கு வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். மீண்டும் குரல்: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். குரல் எண் 71, அதிகாரம் அன்புடைமை.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் 12ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. பினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்பி பம்புகா நாளை காலை 6 மணிக்கு சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி

ஸ்ட்ரைட் ரயிலில் நாளை காலைமணி 6:15 சகிப்தி பயணிக்கும். அங்கிருந்து காலைமணி 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை காலைமணி 6:15 சுவராஜ்தி பயணிக்கும். அங்கிருந்து காலைமணி 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ரங்கத் நாளை முற்பகல் 11 சகிப்தி பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 சுவராஜ்தீப் செல்லும். சுவராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி லட்சுமி நாளை முற்பகல் மணி 11:30 சுவராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 சகிப்தீப் செல்லும். சகிப்தீப்பிலிருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை பிற்பகல் மணி 2:30 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை மாலை 5 சுவராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுவராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சகிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்களே, இவை என

0: 2:30 சஹிப்ஜி பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரைட் ஐலண்ட் 5:00 சுராஜ்தி பயணிக்கும். இக்கப்பல் 5:30 சுராஜ்தீப்பில் இருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்களே, இவை அனைத்தும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடக்கூடும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30 தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

உஜ்வலா யோஜனா. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் 2016 ஆண்டில் பிரதம மந்திரி உஜ்வலா யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. எல்பிஜி போன்ற தூய்மையான சமையல் எரிபொருளை கிராமப்புற மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கும் கிடைக்கச் செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இணைப்பு தலா 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களுக்கு மானியம் பெற தகுதி பெறும். பிரதம மந்திரி உஜ்வலா திட்டத்தின் கீழ் உழவர் சங்கத்தின் முதல் கட்டத்தில் பயனடையாத குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வைப்பு தொகை இல்லாத எல்பிஜி இணைப்பை வழங்குவதே இதன் நோக்கம். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை வழங்கும் மத்திய அரசின் திட்டமாகும். 2016 மே முதல் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடியால் உத்தரப்பிரதேச மாநிலம் பலியாவில் தொடங்கப்பட்டது இத்திட்டம். கிராமப்புற மற்றும் ஏழை மக்களுக்கு புகையில்லா தூய்மையான எரிவாயுவை வழங்குதல் இதன் முக்கிய நோக்கமாகும்.

நேயர்களே, தொடர்வது இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சி. நேயர்களே, இன்றைய இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்போமா? இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் நம் சென்னையை சார்ந்தவர். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி ஆகிய பல தென்னிந்திய திரைப்படங்களில் இசையமைத்துள்ளார். இவர் சென்னையை சார்ந்த செல்வராஜன் மற்றும் கண்ணம்மாள் தம்பதியருக்கு 1964 ஆகஸ்ட் 23 அன்று மகனாக பிறந்தார். இவரது குடும்ப முன்னோர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையை சார்ந்தவர்கள். இவரது தந்தை மேடை பாடகர். பல பிரபல இசையமைப்பாளர்கள் நடத்திய மேடை நிகழ்ச்சிகளில் பாடியுள்ளார். ராஜ்குமாருக்கு தனது தந்தையின் இசை வாழ்க்கையில் ஆர்வம் ஏற்பட்டதால் சுப்பையா பாகவதரின் வழிகாட்டுதலின் கீழ் பாரம்பரிய இசையை முறையாக 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்றார்.

ராபர்ட் ராஜசேகர் இயக்கத்தில் வெளியான சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக தமிழ் சினிமா துறையிலும் ரசிகர் மனங்களிலும் முதல் தடம் பதித்தார் ராஜ்குமார். அதில் இடம்பெற்ற 9 பாடல்களும் வெற்றி பெற்றதோடு படத்தின் வெற்றிக்கும் இசை முக்கியமாக இருந்தது. அதன் பிறகு ரயிலுக்கு நேரமாச்சு, மனசுக்குள் மத்தாப்பு உள்ளிட்ட படங்களில் தன் இசையின் மூலம் கவனம் ஈர்த்த இவருக்கு 1990 முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்தது. விக்ரமன், கே எஸ் ரவிக்குமார் ஆகிய 2 சாதனை இயக்குநர்களின் அறிமுக படங்களுக்கு இவரே இசையமைப்பாளர். விக்ரமன் அறிமுகமான புது வசந்தம் திரைப்படத்திற்கு இவர் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை இன்று கேட்டாலும் புத்துணர்ச்சி பெற முடியும். இசைத்துறையில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் கதையாக அமைந்திருந்த அந்த படத்திற்கு முழுக்க முழுக்க உயிரோட்டமும் உணர்வு எழுச்சியும் மிக்க இனிமையான இசையை தந்தவர் எஸ் ஏ ராஜ்குமார்.

அதன் பிறகு பூவே உனக்காக, சூரிய வம்சம், வானத்தை போல என சூப்பர் ஹிட் நிறைந்த வெற்றி படங்களை கொடுத்தார். ஆனந்தம் ஆனந்தம் பாடும், ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ போன்ற பாடல்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த திரையிசை ரசிகர்களையும் முழுமையாக ஆட்கொண்டிருந்தன என்று சொன்னால் மிக இல்லை. இப்பாடல்களை தலைமுறை கடந்தும் இன்றைய இளைஞர்களாலும் ரசிக்கப்படுகின்றன. மறுமலர்ச்சி திரையில் இடம்பெற்ற நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு என்னும் பாடல் தமிழ் சினிமாவின் தலைசிறந்த கிராமத்து காதல் பாடல்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கது. இப்பாடல் பெண்களின் மனதிற்கு மிக நெருக்கமான பாடல்களில் ஒன்று. துல்லாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு போன்ற படங்களில் காலத்தால் அழிக்க முடியாத வெற்றி பாடல்கள் அமைந்தன. புன்னகை தேசம் படத்தில் அனைத்து பாடல்களும் மிக பெரிய வெற்றியை பெற்றது. பிரியமானவளே, வசீகரா ஆகிய படங்களில் மிக சிறப்பான பாடல்களை கொடுத்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுத்தந்தவர். குறைந்த பட்ஜெட் படத்திற்கும் இசையமைத்துள்ளார் என்பது சுவாரஸ்யம். இவர் இசையமைத்த பல காதல் மெலடி பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாதவை. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் 1997

ஏழாம் ஆண்டு சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது சூரியவம்சம் திரைக்காக பெற்றார். எஸ் ஏ ராஜ்குமார் 1987 சின்ன பூவே மெல்லப்பேசு திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் திரை இசைத்துறையில் இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்தவும் அவருடைய பாடல்கள் தொடர்ந்து ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கவும் தமிழம்தம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.

நேயர்கள், இதுவரை இசையமைப்பாளர் எஸ் ஜி ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்களை இன்றைய இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற அன்னை தெரசாவின் சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.